ஜல் செல்மையல் தயதசாயா சாந்த பை புஜி சவ கிருஷ்ணா அண்ட பயா சவாய் ஜியோ சுகதாசா துக் பஞ்சனிஹாரா ஆப்பே வஷ கரே ஜீ சாரா அப்பனே கீர்த்தோனோ ஆபத்த பாலே பயே பேரி கிசே மனாய் ஜியோ ஜாக்கி சரண பயாகத பாயே சா சா சரணாமதே ஆயே திசுபின் ஹோ நதி ஜய டாக்கர சப் திசே கியா ஜாய் ஜியோ ਤੇਰਾ ਮਾਨ ਪਿਆਨ ਪ੍ਰਭ ਤੇਰਾ ਤੂੰ ਸੱਚਾ ਸਹਿ ਗੁਣੀ ਗਹੀਰਾ ਨਾਨਕ ਦਸੇ ਕਹੇ ਨਾਨਕ ਦਾਸ ਕਹੇ ਬੇਨੰਤੀ ਅਠ ਪੈ ਤੁਰਤਿਆਏ ਜੀਓ ਮਾਜ ਮਹੱਲਾ ਪੰਜਵਾ ਸਭੇ ਸੁਗ ਪਏ ਪ੍ਰਭ ਤੁਠੇ ਗੁਰਪੂਰ ਕੇ ਚਰਨਾ ਮਨ ਉੱਠੇ ਸਹਿ ਸਮਾਗ ਲਗੀ ਲਵੇ ਅੰਤਰ ਸੂਰਸ ਸੂਈ ਜਾਣੇ ਜੀਓ ਅਗਮ ਗੋਚਰ ਸਹਿਬ ਮੇਰਾ ਕੜਕੜ ਅੰਤਰ ਵਸੇ ਮੇਰਾ ਸਦਾ ਲੈਪਤ ਜੀਆਂ ਕਾ ਦਾਤਾ ਕੋ ਬਿਰਲਾ ਆਪ ਜਾਣੇ ਜੀਓ ਪਰ ਮੈਲੇ ਕੀ ਇਹ ਨਿਸ਼ਾਨੀ ਮਨ ਇੱਕੋ